0: ತಂದಾಚೆ
1: ಸೂಪರ್ ಮಚ್ಚಿ
0: ತಂದಾಚೆ ತಂದಾಚೆ எங்க வீட்டு தங்க திரைய உங்க கையில தந்தாச்சு
1: சூப்பர் மச்சே.

நெருங்கி சபி சமயின் கோ ஆப்கி ரேடியோ தோஸ்த் ஆயிஷா பத்து லக்ஷம் கா புர்ஹலூஸ் ஆதாப் சமயின் வாதே கே முதாபிக் ஏக் பார் ஃபிர் ஹம் ஹாசிர் ஹே ஆப் சப்கே மன் பசந்த் ப்ரோக்ராம் நெருங் கே சாத் நெருங் கே பஸ்ம் கே ஆகாஸ் சே கப்ல டால்தே ஹே ஏக் நஜர் ஆஜ் கி நஷ்ரியாத் பர்